0: நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய மை பிரதர் திரு ராகுல் காந்தி அவர்கள்.
1: It is a bromance that defines the changed political reality in Tamil Nadu. Rahul Gandhi and Vijay shared incredible chemistry at Thalapathy swearing-in ceremony.

0: In his very first act as Chief Minister, Vijay signed key orders providing 200 units of free power and setting up a special task force to tackle the drug menace and ensure women's safety. However, with Tamil Nadu already reeling under heavy debt, these fresh promises are expected to put an additional burden on the exchequer. The real question is, will this Jananayagan-style administration be sustainable? Take a look at this news report.
1: Joseph Vijayanum Nan.
2: It is a new dawn in Tamil Nadu. The Vijay era has finally begun. Superstar delivered a power-packed first speech after taking oath as Chief Minister of the state. He announced the beginning of a new era of real secular and social justice. Vijay said he represents Hindus, Christians and Muslims while thanking the voters of Tamil Nadu.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம்.
2: Vijay also issued a heartfelt shout-out to Gen Z supporters. Vijay promised transparent, corruption-free governance in his first speech, asserting his government would work solely for the welfare of the people.
1: ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there. நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி.
2: Vijay asserted that his administration will have zero tolerance against graft and would take strong action against corruption.
1: இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
2: Vijay even used the opportunity to take a dig at DMK and accuse Talent's party of leaving a debt of 10 lakh crore rupees on the exchequer.
1: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ,
2: Stalin warned Vijay against blaming the previous government over the state's financial condition, asserting that Vijay only needs administrative skills. In his first decision as Chief Minister, Vijay signed his first set of official documents ordering 200 units of free power supply to every household, apart from a task force to tackle drugs and ensure women's safety. Tamil Nadu is already carrying a significant debt burden, and Vijay's additional promises can add more than rupees 1 lakh crore as cost to the exchequer. Superstar turned politician Vijay wants to run Tamil Nadu with a strong welfare model. But will this burn a significant hole in the state's coffers? Bureau Report, India Today.
0: Tamil Nadu's newest political spectacle has officially begun. Actor turned politician Vijay took oath as Chief Minister amid thunderous cheers at Chennai's Nehru Stadium, with supporters turning the swearing-in into a full-blown celebration. But the oath wasn't the only thing grabbing attention. Here's a look at all the moments that stole the spotlight.
3: Tirosi Joseph Vijay Avargal.
2: From theatres to secretariat, from being a real hero to becoming a real chief minister, Tamil Nadu has entered the Thalapathi era. Nehru Stadium turned into a political blockbuster premiere as deafening chants echoed through Chennai, while actor turned politician Vijay officially took oath as Tamil Nadu Chief Minister.
3: Sri Joseph Vijay enum naan Tamil Nadu arasin mudalamaichar endra murayil எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும்
2: Dressed not in the classic white veshti but in a sharp black power suit, Vijay ripped up the rule book of Tamil politics. No old school optics, just dapper presence. Just sleek styling, swagger and a statement. It is said to be the first time in Tamil Nadu history that a chief minister has taken oath in a court suit instead of the traditional shirt and veshti.
4: Dressed sharply, looking rather dapper in a suit. When was the last time you saw someone, a chief minister, taking oath in a suit? I don't think we've ever seen it in the country. And that gives you a sense of what we're witnessing right now. All around me, you can hear chants of TVK. Everyone's got their phones out, they're cheering. This is the moment they've been waiting for.
2: And then came the cinema level twist. Back in 2009, Vijay reportedly wanted to join Rahul Gandhi's Congress. Fast forward to 2026, Rahul Gandhi sat in the front row as the smaller ally while Vijay took charge as the undisputed star of the show. The two leaders were seen chatting during the ceremony and even raised their joint hands together, a powerful visual underscoring their new political alliance.
3: மக்கள் நலன்களை மட்டுமே லட்சியமாக கொண்ட நமது அரசுக்கு பக்கபலமாக

0: And let's now shift our focus to down south. The Thalapathi era has begun in Tamil Nadu. And as Vijay takes oath as chief minister, marking a major political shift in the state, all eyes are now on the assembly session as Vijay gears up for the floor test. Prime Minister Modi congratulated Vijay during a phone call while Udayanidhi Stalin steps in as the leader of the opposition, setting the stage for a new political contest. As the new Tamil Nadu assembly session kickstarts today, the newly elected MLAs will take oath, following which on May 12th, the Assembly will elect its Speaker and Deputy Speaker. And on May 13th, Chief Minister Vijay faces his crucial floor test. Chief Minister Vijay, after taking oath, has already held a key law and order review which focused on women's safety and drug-related crimes high on the agenda and ordered strict action against the offenders. Prime Minister Modi and Vijay also spoke over the phone, where Prime Minister congratulated Thalapathi for taking oath. And in the opposition camp, Udayanidhi Stalin is all set to be the leader of opposition. In a social media post, while expressing gratitude for the responsibility, he said that the DMK will raise people's concerns and offer constructive criticism, vowing to act as a bridge between the people and the government.
1: பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசினுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும், 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம டிவிக்கு அரசுல நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம்.

0: இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமா நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நன்றி. அவங்களாலதான் இது நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும்? உங்களுக்காக உங்க ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். கான்பிடண்டா இருங்க. நான் ஒண்ணும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை தான் ஏமாற்ற மாட்டேன். எது சாத்தியமோ அது மட்டும்தான் நான் செய்வேன். இம்மிடியட்டா உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், அப்ப சாத்தியம் இல்லாதத செய்ய மாட்டாங்களா, செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம். இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கல என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு
1: and in his speech he has publicly announced that he will release a white paper on the financial health of the state of Tamil Nadu to be before the people of Tamil Nadu. What exactly is the financial position? So let's wait for his white paper. It is a very welcoming statement, so that when you start anew you will have a correct financial position from where you are making a beginning.
2: See, we have done so many good things to the society, everybody knows. The money is not wasted, everybody is benefited that by the budget, and people this lower section section of the society is benefited by the DMK schemes, and that is why we have spent money. Otherwise they may say anything, let them prove whatever, if they say anything wrong against DMK. But the DMK Stalin government had done so many good things to the people of Tamil Nadu.
3: And let us now take a look at what will be the cost of all the poll promises which have been made by Tamil Nadu Chief Minister Vijay. So 2,500 per month to 1.57 crore women in the state of Tamil Nadu will cost around 47,100 crore rupees to the state. So that is how much it amounts to, giving 2,500 per month to the 1.57 crore women in the state. Then comes the next promise, which is 15,000 rupees to 79.4 lakh farmers, which will be around 11,910 crore rupees. And then comes the next promise that has been made by TVK, which is 10,000 rupees per year to 96 lakh laborers. The cost will be around 9,600 crore rupees. That is the amount that will be borne by the state. And then comes the next promise, which is 15,000 rupees per year grant to women, and the cost is around 8,438 crore rupees to the state. Next is 10,000 rupees per month stipend to the graduates, and which will be and also 8,000 per month to ITI and diploma holders, and the cost will be around 5,400 crore rupees to the state. Unemployment grant of 4,000 to 10 lakh, and this will amount to 4,800 crore rupees. And then comes the next promise, 27,000 per year to 2.2 lakh fisher folks, which will cost around 545 crore rupees. Next promise is of 200 units of free power every month, and the cost of this will be around 30,000 crore rupees to the state. So these are estimated cost of all the poll promises which have been made by TVK. And barely hours after Thillapathy Vijay took oath as Tamil Nadu Chief Minister, a fresh controversy has erupted. CPI, a key TVK ally, accuses the new government of insulting Tamil pride by playing the state anthem Tamil Thai Varuthu last after Vande Mataram and the national anthem. The party demands immediate restoration of the traditional protocol where the Tamil song gets pride of place. Take a look at this report.

0: ஆளுநர் தான் இத்தகைய நிர்பந்தங்களை தந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஆளுநர்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறார்கள். நாம் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை நேஷனல் ஆந்தம் மிகவும் மதிக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய அளவில் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நேஷனல் ஆந்தம் நம்முடைய நாடு இந்தியா, அதனுடைய தேசிய கீதம் ஜனகணமன, அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல், தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், பாவேந்தர் சொல்வது போல். எனவே தமிழுக்கு முதலிடம் தர வேண்டும். வந்தே மாதரம் குறித்து வாதிக்க வேண்டும் நாடாளுமன்றம்.
1: A charge that was echoed by the DMK.
2: Here, the practice in Tamil Nadu is to play Tamil anthem first and the end national anthem. That is the procedure. But this time, the governor wants Vande Mataram to be sung first and then Tamil anthem. That is wrong. That is not the practice in Tamil Nadu. That shows that Vijay is going towards BJP.
1: Amid mounting criticism, the TVK government has now assured that tradition will be maintained. Distancing itself from the oath ceremony, TVK Minister Adav Arjuna said that the event was conducted under the governor and that the Tamil anthem will be restored to its rightful first place. A new chief minister, a new government. But on day one, it is the anthem order that struck the loudest note. The question now remains what the TVK will answer. The CPI has also very categorically demanded a response from the TVK as well as the newly elect Tamil Nadu Chief Minister Joseph C. Vijay, asking who was responsible for the changing of sequence. With video journalist Mustafa in Chennai, Apurva Jayachandran, India Today.
3: So a controversy has now erupted over the Tamil anthem Thai Varuthu being sung the last in the oath ceremony of Tamil Nadu Chief Minister Vijay. Now, let us understand the significance

0: Hello and welcome. You're watching In The Club and I'm Shreya Srivastav, bringing you the best from the world of entertainment. Now in his very first act as Chief Minister, Vijay signed key orders, providing 200 units of free power and setting up a special task force to tackle the drug menace and ensure women's safety. However, with Tamil Nadu already reeling under heavy debt, these fresh promises are bound to put an additional burden on the exchequer. The real question is, will this Jananayagan-style administration be sustainable at all? Take a look at this news report.
1: See Joseph Vijayanum Nan.
2: It is a new dawn in Tamil Nadu. The Vijay era has finally begun. Superstar delivered a power-packed first speech after taking oath as Chief Minister of the state. He announced the beginning of a new era of real secular and social justice. Vijay said he represents Hindus, Christians and Muslims while thanking the voters of Tamil Nadu.
3: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம்.
2: Vijay also issued a heartfelt shout-out to Gen Z supporters. Vijay promised transparent, corruption-free governance in his first speech, asserting his government would work solely for the welfare of the people.
3: ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there. நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி.
2: Vijay asserted that his administration will have zero tolerance against graft and would take strong action against corruption.
3: இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
2: Vijay even used the opportunity to take a dig at DMK and accuse Talent's party of leaving a debt of 10 lakh crore rupees on the exchequer.
3: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ,
2: Stalin warned Vijay against blaming the previous government over the state's financial condition, asserting that Vijay only needs administrative skills. In his first decision as Chief Minister, Vijay signed his first set of official documents ordering 200 units of free power supply to every household, apart from a task force to tackle drugs and ensure women's safety. Tamil Nadu is already carrying a significant debt burden and Vijay's additional promises can add more than rupees 1 lakh crore as cost to the exchequer. Superstar turned politician Vijay wants to run Tamil Nadu with a strong welfare model. But will this burn a significant hole in the state's coffers? Bureau Report, India Today.
0: Now the master of strategy, George Kutty, returns in Drishyam 3, calm, clever and determined to protect his family. The movie promises new threats and challenges his carefully built life. Mohanlal reprises his iconic role alongside the original cast in this gripping thriller, continuing the franchise's legacy of suspense and emotional depth. Here's a glimpse.
4: ജോർജ് ഓട്ടി തന്നെയല്ലേ പറഞ്ഞത് പ്രശ്നങ്ങളൊക്കെ തീർന്നു ഇനി പേടിക്കാനൊന്നുമില്ലെന്ന്. മീഡിയ ഇൻവെസ്റ്റിഗേഷനിലൂടെ ജീവൻ വെച്ച് തെളിയിക്കപ്പെട്ട എന്തോരം കേസുകളുണ്ട് സർ.
5: അവരാരാണെന്ന് മനസ്സിലാക്കാൻ എന്തെങ്കിലും സൂചന തരാൻ പറ്റും.
6: I want his full file on my desk as soon as possible.
7: താമസമൊക്കെ എങ്ങനെയാ?
5: ഇതാ ജോർജ് കുട്ടിയല്ലേ?
7: അതെ അതെ,
5: കണ്ടിട്ടൊരു പാവത്താനാണ് തോന്നുന്നു. ഇയാൾക്കെതിരെയുള്ള കേസ് എവിടെ വരെ ആയി?
7: പാവത്താൻ സത്യം എത്രവർക്ക് അറിയാം? അത് അറിഞ്ഞവരൊക്കെ ഞെട്ടിയിരിക്കേ.
2: ജോർജ് കുട്ടി ഇസ് ബാക്ക്, കാം, ക്ലെവർ ആൻഡ് റെഡി ടു പ്രൊട്ടക്ട് ഹിസ് ഫാമിലി വൺസ് അഗൈൻ. Drishyam 3 marks the return of Mohanlal as the brilliant man who is always one step ahead of danger. In this much anticipated third installment of the acclaimed thriller franchise, the story picks up after the events of Drishyam 2 as George Kutty continues to shield his loved ones and the carefully constructed life he has built.

0: It is a new chapter in Tamil Nadu politics. The assembly convened for its first session and the newly elected MLAs took oath. Chief Minister C. Joseph Vijay, who was sworn in as Chief Minister just yesterday, took oath as MLA from Perambur constituency.
1: C. Joseph Vijay enum naan sattamurai padi niruva petrulla இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும்
0: தமிழ்நாடு எல்ஓபி உதயநிதி ஸ்டாலின் ஆல்சோ டுக் ஓத் ஆஸ் அன் எம்எல்ஏ பட் தேர் வாஸ் நோ ஐ கான்டாக்ட் பிட்வீன் தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் விஜய்
2: சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும்
0: ஹவ்எவர் லேட்டர் டியூரிங் அ கர்ட்சி மீட் விஜய் வாஸ் வார்ம்லி கிரீட்டட் பை ஸ்டாலின் அண்ட் உதயநிதி அட் தேர் ரெசிடென்ஸ் Tamil Nadu ministers N. Anand, Adhav Arjuna, Dr. K. G. Arunraj and K. A. Sangotian took oath as members of the Legislative Assembly. However, there were some exceptions. Tamil Nadu minister S. Kirthana could not take oath as an MLA in the Assembly after failing to present her certificate of election, a mandatory requirement for the

0: It is a new dawn in Tamil Nadu. The Vijay era has finally begun. Superstar delivered a power-packed first speech after taking oath as Chief Minister of the state. He announced the beginning of a new era of real secular and social justice. Vijay said he represents Hindus, Christians and Muslims while thanking the voters of Tamil Nadu.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம்.
0: Vijay also issued a heartfelt shout out to Gen Z supporters. Vijay promised transparent, corruption-free governance in his first speech, asserting his government would work solely for the welfare of the people.
1: ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there. நான் சொன்னதெல்லாம் படிப்படியா நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். இது உங்களுடைய ஆட்சி.
0: Vijay asserted that his administration will have zero tolerance against graft and would take strong action against corruption.
1: இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
0: Vijay even used the opportunity to take a dig at DMK and accuse Stalin's party of leaving a debt of 10 lakh crore rupees on the exchequer.
1: இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ,
0: Stalin warned Vijay against blaming the previous government over the state's financial condition, asserting that Vijay only needs administrative skills. In his first decision as chief minister, Vijay signed his first set of official documents ordering 200 units of free power supply to every household, apart from a task force to tackle drugs and ensure women's safety. Tamil Nadu is already carrying a significant debt burden, and Vijay's additional promises can add more than rupees 1 lakh crore as cost to the exchequer. Superstar turned politician Vijay wants to run Tamil Nadu with a strong welfare model. But will this burn a significant hole in the state's coffers? Bureau Report, India Today.
2: Now the master of strategy, George Kutty, returns in Drishyam 3. Calm, clever and determined to protect his family. The movie promises new threats and challenges his carefully built life. Mohanlal reprises his iconic role alongside the original cast in this gripping thriller, continuing the franchise's legacy of suspense and emotional depth. Here's a glimpse.
3: George Otti thanalle parnathu prashnangalokke theernu ini pedikkan onnum illennu.
4: താമസമൊക്കെ എങ്ങനെയാ?
5: ഇതാ ജോർജ് കുട്ടിയല്ലേ?
4: അതെ അതെ. കണ്ടിട്ട് ഒരു പാവത്താനാണ് തോന്നുന്നു. ഇയാൾക്കെതിരെയുള്ള കേസ് എവിടെ വരെ ആയി?
5: പാവത്താൻ സത്യം എത്രവർക്ക് അറിയാം? അത് അറിഞ്ഞവരൊക്കെ ഞെട്ടിയിരിക്കേ.
0: ജോർജ് കുട്ടി ഈസ് ബാക്ക്, കാം, ക്ലെവർ ആൻഡ് റെഡി ടു പ്രൊട്ടക്ട് ഹിസ് ഫാമിലി വൺസ് അഗൈൻ. Drishyam 3 marks the return of Mohanlal as the brilliant man who is always one step ahead of danger. In this much anticipated third installment of the acclaimed thriller franchise, the story picks up after the events of Drishyam 2 as George Kutty continues to shield his loved ones and the carefully constructed life he has built.